வீக்லிங் மரிச்சிக்கா காப்புலல் மடிர்க்கா காப்புலல் ஒத்தோரும் அழைரேன்.

0: கறி பொண்ணு யாரு சாஸ்திரா ராமேஸ்வரம் புழுமி ஃபவுன் பிளான் நின்று காலம் கிட்ட மாட்டேன் அமைச்சி அங்கே நீ காலோ நீ புழமாத்தா வர ஆராமி காலோ பாய் ஜேமி கறி பொண்ணு யாரு அப்படி எங்கள் அவங்க சவான் இங்கே நீ ரீஃபான் அமைச்சி ஞான் இங்கே ராமனி அதான் அசிஸ்டன்ஸ் அப்படி நாங்க இங்கே ராமனி கரண்ட் ப்ரோக்ராம் ஒயா இங்கே தாய் அவன் நூறு குஞ்சி கறி 30th of June 2026 அப்ப இங்க நீங்க மாட்டி இங்க ஒன் சாக்கராய் இங்க இங்க மர காங்க நாங்க 1-800-444-403 பிஃபோர் அரங்க பேக்காரி 30th of June அப்ப நாங்க 1-800-444-403 அமைதி டெல்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் கனெக்ட் அப்ப இங்க தான் இந்த மர கங்காவா கறி 30th of June அறாமி அவ்வாறா ஞானிங்கிறாமனு இங்கே அவைலபிள் ஆப்ஷன்ஸ்
1: ஸ்டேஷன் ஸ்பான்சர்
2: ஹாய் திஸ் இஸ் யுஜுலியா அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு தீபா ரேடியோ யுவர் வாய்ஸ் இன் தி புஷ்